மதை காசைலை பரணோஸ் அகல் மரண பாரோஸ் ஈஸ்வர பகவான் ஓட்டே கோசி கோ பாரி மதை